சொகுசாகர் பிராவிசரோ நாகி மனச்சிந்தேடா பலப்பாயி ஹராவ் சகுர்பூரே தாபுகவாயா அப்படி கிருப்பா தாரி பார்வரம் பிராப்பய தயாலா துகமிட்டியா சப் பரவாரி சர்பனதான மங்கள சரூபா ஹர்கா நாம் அதாரோ நான்கு பத்ராக்கி பரமேசர் உதிரையா.